குருராஜமகம் பிரணமாமி பரம் ஹரிவர்க்க குதுர்க்க விநாசகரம் பதசக்த சுபக்த சமுத்தரணம் அணிமாதி சமுஜ்வலமா.